0: ஒரு சிறந்த யோசனைதான், நல்லதொரு பெரிய சிந்தனைதான்.
1: எப்ப மடையா இன்னும் மலையா, நாளை கிளம்பு போல அலம்பு, நோக்கி கட்டிகள் தூக்கி கட்டிய போரின் காரே, நன்றி நெட்டிக்கு சீறி பயணம்.